ஐநாகன் நீக்கியானே போரி நசீமனு கீசக்கல் இந்த சாக்கி பேசக்கு நான் இராக்கனோனேனே நாயினா காக்கி கைமனுப்பே மாத்திரியானே நெத்தான்.